சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருக்கு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருக்கு சத்தஜரி சதல தஜ்ஜனு சதலு தஜ்ஜனி சதினி சஜ்ஜனு சரித சரித ஜனத ஜனுத.